தூக்கத்துக்காத பட சல சல லடுக்கே தூக்கத்துக்காத பட பாய் பாய் படுக்கே